நடியவ நடுவகனா தேசாதி நேர வழி பண்ணி முன்போகாசாதா புத்தி ஆகி அத்தனை நாளே ஆகாசாதா புத்தி ஆகி அத்தனை நாளே

0: நடிகம்மா நடி போகானா ராஜாஜி ராஜாமணி மண்டி முடி போகானா
1: ஜாலா என் முடி முடி ஜாலா
0: அண்டர்னா பிடி ஜாலா என் முடி.

0: வாடி போகானா ராஜா தினால வண்டி வண்டி முடி
1: போகானா
0: நடி தப்பு நுடி தப்பு நுடியா நாளிக்கு தப்பு
1: நடி தப்பு நுடி தப்பு நுடியா நாளிக்கு தப்பு
0: நடி தப்பு நுடி தப்பு நுடியா நாளிக்கு தப்பு நடி தப்பு நுடி தப்பு நுடியா